வான் அமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி பிளெண்டிவெடி எஃப்எம் 88.6 அலைவரிசையில் விற்றில் சி தமிழ் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ண தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானொலியுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கழித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறள்: குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. பொருட்பால் 103 அதிகாரம் 1025 குறள். இதன் பொருள்: குற்றமற்றவராய் தன் குடி உயர உழைத்து வாழ்பவரை உலகத்தினர் சுற்றமாக சூழ்ந்து கொள்வர். பூக்கள் மனம் பரப்பி மலரும் போது வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் தாமாக சுற்றி சுற்றி வருகின்றன, மது உண்டு பயன்பெறுகின்றன. கனிமரம் பழங்களை கொண்டிருக்கும் போது பல உயிர்கள் வந்து உண்டு மகிழ்கின்றன. நச்சுப்பழம் என்றால் எவ்வுயிரும் நாடி வராது. குற்றம் இல்லாத அறவழியில் தன் குடும்பம், சமூகம், நாடு ஆகியவற்றை முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்று வாழ்பவரை இவ்வுலகில் உள்ள மக்கள் ஜாதி மத இன பேதமின்றி உறவு கொண்டாடி மகிழ்வர். அவர் செயல்களில் உதவிகள் செய்வர், தாங்களும் பயன்பெறுவர். ஆனால் காந்தியடிகள் இந்திய மக்களின் விடுதலைக்காக அறவழியில் போராடியதால் அவரை உலகமே வியந்து பாராட்டியது. பல நாடுகளிலும் அவருக்கு நண்பர்களும் பின்பற்றுபவர்களும் ஏற்பட்டனர். தம்மை சார்ந்த மக்களின் துன்பங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடித்து அவற்றை களைய வேண்டுமென்று ஊன் உறக்கமின்றி பாடுபட்ட சித்தார்த்தர் புத்தராக உலகெங்கும் பல நாடுகளை போற்றப்படுகிறார். குடியுயர்த்த முயற்சித்தால் உறவுகள் வளரும். எனவே வீடும் நாடும் உயர உழைப்போம். குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளந்தவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா வருகை, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் புதிய முன்னேற்றம். பிரபல ஊடகவியலாளர் டெரன் ஹிஞ்ச் மரணம். ஆஸ்திரேலிய டெலிஸ்டர் சேவைகள் செயலிழப்பு, அவசர சேவைகளும் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா வருகை, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் புதிய முன்னேற்றம். இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஜூலை 8 முதல் 10 வரை ஆஸ்திரேலியாவுக்கு அரசமுறை பயணம் மேற்கொண்டார். மெல்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இந்தியா வருடாந்த உச்சி மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி ஆந்தனி அல்பனீஸ் அவர்களுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்பயணத்தின் போது ஆஸ்திரேலிய யூரேனியத்தை இந்தியாவுக்கு அமைதியான அணுசக்தி உற்பத்திக்காக ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இது 2047 ஆண்டுக்குள் இந்தியாவின் அணுமின் உற்பத்தி இலக்கை ஆதரிக்கும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மேலும் முக்கிய கனிமங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டன. அத்துடன் இந்திய உள்கட்டமைப்பு ஆஸ்திரேலிய முதலீட்டு நிறுவனங்கள் கூடிய முதலீடுகளை அறிவித்தன. மெல்பேர்னில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினரின் வரவேற்பு விழாவில் 20,000 அதிகமானோர் பிரதம மந்திரி மோடிக்கு வரவேற்பு அளித்தனர். அந்நிகழ்வில் உரையாற்றிய மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்பெறுவதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். பிரபல ஊடகவியலாளர் டெரன் ஹிஞ்ச் மரணம். ஆஸ்திரேலியாவின் பிரபல பத்திரிகையாளர், வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒலிபரப்பாளர், மேலும் முன்னாள் செனட்டருமான டெரன் ஹிஞ்ச் தனது 82 வயதில் காலமானார். அவர் நீண்டகால உடல்நலக் குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தூக்கத்திலேயே அமைதியாக உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஹியூமன் ஹெட்லைன், அதாவது மனித தலைப்பு என்ற புனைப்பெயரால் அறியப்பட்ட டெரன் ஹிஞ்ச் 6 சகாப்தங்களுக்கு மேலாக ஆஸ்திரேலிய ஊடக உலகில் முக்கிய இடம் வகித்தார். வானொலி, தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள் துறைகளில் தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்காக பரவலாக அறியப்பட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். ஆஸ்திரேலியா டெலிஸ்டர் சேவை செயலிழப்பு, அவசர சேவைகளும் பாதிப்பு. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான டெலிஸ்டாவில் ஏற்பட்ட நாடுதழுவிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மொபைல் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பல மணி நேரம் பாதிக்கப்பட்டன. இந்த கோளாறு தொலைபேசி அழைப்புகள், மொபைல் டேட்டா, மேலும் எஃப்ஓஸ் மின்னணு கட்டண சேவைகள், ரயில் சேவைகள் என்பவற்றை பாதித்தன. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.

0: இரு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்கப் பாடல்கள். இன்று இறைவணக்கப் பாடல் வரிசையில் முதலில் நான் வானொலிக்கு எடுத்து வரும் இந்து மதப்பாடல்.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வார வாரம் பல்தரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலையை அலங்கரிக்கின்ற ஒலிச்சரம் நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளிந்தி வெளியே 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இன்றைய ஒளிச்சரத்தில் என் தெரிவு பாடல், வாழ்க்கை வளமாக்கு அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதி மற்றும் சுகமான ராகங்களின் பின வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று.

0: வானொலியை அலங்கரித்து சென்றது என் தெரிவு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டி வெளியேஃபியம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழர் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கு ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். ஒலிச்சர நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் கடந்த சில வாரங்களாக வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் கூறுகின்ற கருத்தை இவ்வாரமும் வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.
1: ஒரு உயரமான மரம், அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டில் அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுவிட்டது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்குச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல. தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டை விட்டு வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு, குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம், இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போது அண்ணாந்து பார்க்குது, வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதே இது பார்க்குது, இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான், ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மளால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மளால் வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் நடுங்கிடுவான், எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமே நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்போ சொன்னார், இதை பாருப்பா நீ வீட்டுக்கு போகலாம், நேராக வீட்டுக்கு போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன், தைரியமாக புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசாக நிமிந்து பார்க்குறான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது, அவ்வளவுதான். இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது, திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது, அதான் பயமாக இருந்தது வந்துவிட்டேன். நான் டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமேல் நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது, அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம்.

வானலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 4 பாகத்தில் துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற அத்தியாயத்தில் அவர் கூறுகின்ற கருத்துக்களில் ஒன்றை இப்பொழுது வானலைக்கு எடுத்து வருகின்றேன். பந்தபாசங்களை அறவே அறுத்துவிடும்படி இன்றைய இளைஞனுக்கு போதிப்பது சமய கருத்துக்களின் மீதே ஒரு வெறுப்பை உண்டாக்கிவிடும். இந்து மதம் அப்படி போதிக்க விரும்புகிறதா என்றால் அதுவும் இல்லை. லௌகீகத்தில் இருப்பவனுக்கு சில யோசனைகளை சொல்லி திருத்தும் முயற்சியில் இந்து மதம் நீண்டகாலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே உனக்கு சகோதரிகள் இருக்கிறார்களா, சகோதரர்கள் இருக்கிறார்களா, தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார்களா, மனைவி குழந்தை உண்டா, நல்லது. இரத்தம் தண்ணீரை விட கனமானது என்றார்கள், என் கணக்கில் அது மலரை விட மென்மையானது. தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும் என்பார்கள். 10 சுமந்த வயிறு பள்ளிக்கூடம் வரை சுமந்து சென்ற தோல், தம்பியை குளிக்க வைத்து சோறூட்டிய அக்காள், அண்ணன் அழுதால் தானும் அழக்கூடிய தங்கை, 4 சுவர்களுக்குள்ளே நீண்டகாலமாக ஒரு தர்மம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே வயிற்றில் பிறப்பது சக உதிரம் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரே இரத்தம் உணர்ச்சிகளுக்குத்தான் ஆட்பட முடியும். என்னை பொறுத்தவரை இரத்தத்தில் இருக்கும் மின்சார வேகம் செல்வத்திலோ செல்வாக்கிலோ இல்லை. பணத்தை சேர்த்துவிட்ட மகன் தாய் தந்தை உட்பட உறவை புறக்கணிக்கிறான். பசிக்கிறது என்று படியேறி 10 கேட்டால் உங்களுக்கு கொட்டி அழ என்னால் முடியாது என்று ஓலமிடுகிறான். நெருங்கிய பந்தங்கள் படியரிசிக்காக காத்து கொண்டிருக்கும் போதே கொக்கு மீனை தின்பது போல் தான் மட்டும் தின்று கொண்டிருக்கிறான். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பட்டினி கிடக்கிறார் என்றால் என் இரத்தமே தேவையானாலும் நான் கொடுத்து விடுவேன். பிறப்பிலிருந்து பொறுப்பேற்று கொண்ட ஜீவன்களை வசதி வருகிற போது கைவிடுகிறவன் ரௌத்ரவாதி, நரகத்துக்கு போய் சேருகிறான். அந்த நரகம் மரணத்துக்கு பின்னால் தானே என்பாய்? இல்லை, நீ வாழும் போதே உன் தலையில் ஏறி உட்காரும். காரணம் தெரியாமல் வரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இதுவே. ஐயா பசி என்று ஒருவன் பிச்சை கேட்டால் அரை வயிற்றுச் சோறாவது போடு. அட மகனே, நானும் உன் அப்பாவும் படுகிற பாட்டை பார்த்தாயா? நீதான் தனி கொடுத்தனம் போய்விட்டாயே, நல்லா இருப்பா, நாங்களும் இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு அரை வயிற்று கஞ்சியாவது ஊற்றக்கூடாதா என்று தாய் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீரில் இருந்து கிருமிகள் புறப்பட்டு நோயாக உன்னை பீடிக்கும். அம்புகள் புறப்பட்டு உன் அங்கங்களை குத்தும். கனவலைகள் புறப்பட்டு உன் தூக்கத்தை கெடுக்கும். கங்கை வெள்ளம் போல அது பெருகி உன்னை அடித்து கொண்டு போகும். இது ஒன்றும் பயமுறுத்தல் அல்ல. நான் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு அடுக்கடுக்காக துன்பங்கள் வருகின்றனவே என்று சில பேர் ஓலமிடுகிறார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் யாரையோ பட்டினியோடு துரத்தி இருப்பார்கள். மகனை அளவில்லாமல் உண்ணவைத்து அழகு பார்த்தவள் தாய். வயோதிக காலத்தில் அவள் உண்ண அழகு பார்க்க வேண்டியவன் மகன். அந்த கடமையில் அவன் தவறினால் அப்பொழுதே துன்பம் பற்றுகிறது. அட மகனே, 2 தங்கைகள் கல்யாணமாகாமல் இருக்கிறார்கள். 1 28 வயதாகிவிட்டது. உனக்கு புண்ணியமாக போகட்டும், 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடாதா என்று மகனை கெஞ்சிய தாயை நான் பார்த்திருக்கிறேன். பணக்காரர் வீட்டுக்கு சுவிகாரம் போய்விட்டான் மகன். பிறந்த இடத்து தங்கைகள் பருவம் தாண்டி பரிதாபமாக இருக்கிறார்கள். 2 கல்யாணங்களுக்கும் ஆகக்கூடிய செலவு அவனை பொறுத்தவரை 1 வருமானம். நல்ல இடத்தில் செய்வதென்றால்தான் அவ்வளவு செலவாகும். நொண்டி முடத்திற்கு கட்டி வைத்தால் போதும், தாய்க்கு சுமையில்லாமல் போய்விடுகிறோம் என்றார்கள் அவர்கள். எங்கள் ஜாதியில் வேட்டி கட்டி இருப்பதாலேயே ஒரு மாப்பிளை 30,000 சீதனம் கேட்பான். தற்குறி பேதை சம்பாதிக்க தெரியாதவனாக பார்த்து பெண்ணை கொடுப்பதென்றால் கூட குறைந்தது அவ்வளவு செலவாகும். ஆனால் மகனோ, மொத்தத்தில் நான் 10,000 கொடுத்து விடுகிறேன், என்னை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றான். சுபகாரியம் ஆத்ம ரட்சகம் என்பார்கள். பசித்தவனுக்கு போதாத அளவு சோறு போடுவதும் கல்யாணத்திற்கு பயனில்லாத அளவு குறைந்த தொகை கொடுப்பதும் ஒன்றாகும்.
கூட பிறந்த தங்கையின் திருமண பொறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இரத்தமும் தண்ணீரை விட கனமானதுதானா? இல்லை, அது சாக்கடையை விட மோசமானது. நாட்டுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பலர். அநாதை இல்லம் வைத்து பாவப்பட்ட ஜென்மங்களை காப்பாற்றுகிறார்கள் சிலர். குடிசைகளுக்கு சென்று தொண்டு புரிகிறார்கள் சிலர். தன்னை வருத்தி பிறரை காப்பாற்றும் மகாத்மாக்கள் இருந்த பூமியிலே இருக்கிறார்கள் அவர்கள். இங்கே பிறரை அல்ல, ஒரே இரத்தத்தின் சுகதுளிகளை பிச்சைக்காரர்கள் போல் உட்கார வைத்து இருக்கிறார்கள் சில மகாராஜாக்கள். பெற்ற தாய் தந்தை கொடுமையே செய்தாலும், சகோதரிகள் வசை மாறி பொழிந்தாலும், அவர்கள் சாப்பாட்டு கிண்ணத்தை நெய்ச்சோற்றால் நிரப்ப வேண்டியது உனது சுயதர்மம். பகவான் சொன்ன சுயதர்மம் கதவை சாத்திக் கொண்டுதான் மட்டும் சாப்பிடுவதல்ல. அதிதிக்கு சோறிட்டு ஒரு ஜீவாத்மாவை திருப்தி செய்வதன் மூலம் நீ அவனை திருப்தி செய்யவில்லை, அந்த பரமாத்மாவை திருப்தி செய்கிறாய். யாரோ ஒருவருக்கு செய்வதே பரமாத்மாவுக்கு செய்வதென்றால், உடன் பிறந்தாருக்கு செய்வது 33 கோடி தேவருக்கும் செய்வதாகும். இரத்த பந்தங்களை கவனிக்காதவன் இத்தனை கோயில்கள் கட்டினாலும் அவற்றிலே கச்சிலை இருக்கும், ஈஸ்வரன் இருக்க மாட்டான். பாரதத்திலே தர்மன்தான் சூதாடி தோற்றான். சட்டப்படி நாட்டிலும் வீட்டிலும் 1/5 பங்குதானே அவனுக்கு உரியது. தங்களுடைய சொத்துக்களையும் சேர்த்து அண்ணன் சூதாட்டத்தில் இழந்தபோது எங்களுக்கு இதில் சம்பந்தமில்லை என்று மற்றவர்கள் கோட்டுக்கா போனார்கள். அன்னையின் முயற்சியால் நாடு கிடைத்ததும் அண்ணனிடமுள்ள இரத்த பாசத்தால் அதையே மறுத்தானே பரதன். உங்களில் எத்தனை பேர் அப்படி மறுப்பீர்கள்? காட்டுக்குப் போன அண்ணன் 14 ஆண்டுகள் கழித்து வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களை கவனிக்காமல் இருப்பதும் உடல் நோக்கி மூல காரணம். கடைசி காலத்தில் மனம் பேதலிப்பதற்கும் அதுவே காரணம். நான் சம்பாதிக்கிறேன், இழந்திருக்கிறேன், ஆனால் உறவினர் வீட்டு திருமணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் பெருமளவு உதவியும் இருக்கிறேன். அதன் மூலம் பல நேரம் 5-10 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் பகவான் அருளால் என் வாழ்வில் எத்தகைய தாழ்வும் அழிவும் ஏற்படவில்லை. என் உடல்நிலையை நானே கெடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பகவான் அதை மீட்டு கொடுத்திருக்கிறார். எதையாவது ஒன்று எழுத நினைக்கும் போது அந்த நேரம் வரை திடமான ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் எனக்கு அளிக்கிறார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். கண்ணெதிரையே காண்கின்றேன், வளர்கிறார்கள். அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டுப்போகாது என்பார்கள். சின்னம் என்றால் அடையாள சின்னம், அதையும் நேருக்கு நேர் பார்க்கிறேன். இறைக்கிற கேணி ஊறும் என்பார்கள். நான் அளவுக்கு மேல் தான் இறைக்கிறேன், அதனால் எவ்வளவு ஊற முடியுமோ ஊறுகிறது. துன்பங்களில் இருந்து விடுதலைய வேண்டும் மனிதன் தான் சேகரிக்கும் பாவத் துன்பங்களை விட்டுவிட வேண்டும். அந்த பாவத் துன்பங்களில் ஒன்றுதான் உறவினர்களை கவனிக்காமல் இருப்பது. தாயை தவிக்க விட்டுவிட்டு காசி யாத்திரை போகிறான் என்பார்கள் கிராமங்களில். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என்பார்கள். அடுத்தபடியாக பிறரை காப்பாற்றுவதை சுய தர்மமாக கொள்ளாத மனிதனுக்கு துன்பம் தலைமாட்டிலேயே காத்திருக்கும். முதலில் பெரும் பணம் உள்ளவர்கள் அதை பெட்டியில் வைத்து பூட்டுவதை நிறுத்துங்கள். நம்முடைய உதவிக்கு காத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பட்டியலை தயார் செய்யுங்கள். பிறகு பெட்டியை திறந்து பணத்தை எடுங்கள். நீங்கள் பணத்தை எடுத்ததும் அந்த பணம் இருந்த இடத்தில் பரமாத்மா இருந்து கொண்டு உங்களுக்கு காவல் இருப்பான். துன்பங்களில் இருந்து விடுதலை என்ற தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் நான் வாசித்த ஒரு பகுதியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்.

நல்லது நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாடலுடன் இன்றைய ஒளித்திற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு ஒளித்திற நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் வானலையை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களில் ஒருவன் இப்பேர்ட் மெரியதாசன். வணக்க நேர்களே.